கொண்டுவிடுவேன் மறைக்கு. ஆனால் இந்த என் உங்களும் உயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மாடா. மறக்க பரவாயில்ல.